சோ சேவ் நானக சோ சேவ் சாஸ் மாரே அப்படி ஜனகா பரதா டாக்கே அப்படி சேவக கி சர் பர ரே அப்படி தாஸ் கோ தே வடாயி அப்படி சேவகோ நாம ஜபாயி அப்படி சேவக கி ஆப் பாத் ராக்கே ਤਾਂ ਕਿ ਗਤਮਿਤ ਕੋਇ ਨ ਲਾਖੇ ਪ੍ਰਭ ਕੇ ਸੇਵਕੋ ਕੋ ਨਾ ਪਹੁੰਚੇ ਪ੍ਰਭ ਕੇ ਸੇਵਕ ਉਸਦੇ ਉੱਚੇ ਜੋ ਪ੍ਰਭ ਆਪਣੀ ਸੇਵਾ ਲਾਇਆ ਨਾਨਕ ਸੋ ਸੇਵਕ ਦਾ ਦਿਸ ਪ੍ਰਟਾਇਆ ਨੀਕੀ ਘੀਰੀ ਮੈਂ ਕਲ ਰਾਖੇ ਭਸਮ ਕਰੇ ਲਸ਼ਕਰ ਕੋਟ ਲਾਖੇ ਜਿਸਕਾ ਸ਼ਾਸਨ ਘਾਟ ਆਪ ਤੱਕ ਰੱਖ ਦੇ ਕਰ ਹਾਥ ਮਾਨਸ ਜਤਨ ਕਰਤਵ ਭਾਤ ਜਿਸਕੇ ਕਰਤਾ ਬਿਰਥੇ ਜਾਤ